0: மாறாத அதிமுகத்து எஸ்எல்டி மொபைல் ஃபைபர் அன்லிமிடெட் பேக்கேஜ்கள் அன்லிமிடெட் டேட்டா மற்றும் வாய்ஸ் பேக்கேஜ்கள் மாதந்தன் ரூபாய் 5900 தொடக்கம். சிறப்பான அன்லிமிடெட் மாற்றத்தினை அனுபவியுங்கள் எஸ்எல்டி மொபைல் ஃபைபர்.
1: இன்றைய நாள் எப்படி 103.9, 104.3 மற்றும் சக்தி ஆப்பில் சக்தி கொடு நிகழ்ச்சியினூடாக இன்றைய நாள் பற்றிய விவரங்களை வழங்குகின்றார். இலங்கை திருக்கணித ஜோதிட நிலைய அதிபர் ஜோதிடமணி பிரம்மஸ்ரீ ஸ்ரீ ஜெகதீஸ்வர சர்மா அவர்கள். வணக்கம் ஐயா.
2: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய 2026 மே மாதம் 9 பராபப வருஷம் சித்திரை திங்கள் 26 சனிக்கிழமை சப்தமி திதி பகல் 2-3 வரை அதன் மேல் அட்டமி நட்சத்திரம் திருவோணம் 11:25 வரை அதன் பின் அவிட்டம் மரணயோகம் பகல் 2-3 வரை அதன் மேல் சுபயோகம் ராகு காலம் காலை 8:19-10:33 வரை சுப நேரம் பகல் 3:14-4:47 வரை. இன்று திவசம் செய்ய வேண்டிய திதி எதுவுமில்லை. இன்று நடேசர் அபிஷேகம் நடராஜ பெருமானுக்குரிய 6 அபிஷேக தினங்களுள் சித்திரை மாத திருவோண நட்சத்திரமும் ஒன்றாகும். இனி இன்றைய பலன்கள். முதலாமன் சமபலன், இரண்டாமன் சஞ்சலம், மூன்றாமன் யோகம், நான்காமன் மத்திமம், ஐந்தாமன் யோசனை, ஆறாமன் ஆனந்தம், ஏழாமன் சுபீட்சம், எட்டாமன் கவலை, ஒன்பதாமன் ஆக்கம். இன்றைய சிந்தனைக்கு வாழ்க்கையில் வெற்றி பெறுவதும் சாதனைகள் புரிவதும் மனநிலையை பொறுத்திருக்கின்றது. அங்கு குலவும் எண்ணங்களை பொறுத்துள்ளது. வெற்றிக்கான தாரக மந்திரத்தை இரு சொற்களில் வடிக்க வேண்டுமானால் அது சளைக்காத மனம் என்பதாகத்தான் இருக்கும். சளைக்காத மனநிலை எந்த புறநிலையில் போய் முடிகின்றது. சலியாத உழைப்பில் தொடர்ந்து விடுபட்டால் வெற்றியின் ரகசியமே அடங்கிக் கொண்டிருப்பதாக அறிஞர்கள் கருதுகின்றார்கள்.
1: நன்றி ஐயா. இன்றைய நாள் பற்றிய விவரங்களை வழங்கியிருந்தார் இலங்கை திருக்கணித ஜோதிட நிலைய அதிபர் ஜோதிடமணி பிரம்மஸ்ரீ ஸ்ரீ ஜெகதீஸ்வர சர்மா அவர்கள். இன்றைய நாள் எப்படி

0: คืบหน้าข่าว News Update ช่วงลับลวงพราง
1: รู้ไหมทำไมปลาที่บ้านผมอารมณ์ดีพี่ต้นไม้ก็หัวฟูผักผลไม้โตไวเอาไปขายออนไลน์แถมแบ่งไว้แปรรูปเพราะพลังความคิดบวกเทคโนโลยีตอนนี้บ้านผมเลยมีแต่รอยยิ้มทูเกตเตอร์ฟอร์ไทส์เราจะเคียงข้างทุกพลังของสังคมปตท.แข่งแรงร่วมกับสังคมไทยและเติบโตในระดับโลกอย่างยั่งยืน
2: ยุคนี้สุขภาพต้องมาก่อนขอแนะนำคาชิว่ารุ่น RC 1804หม้อหุงข้าวดิจิทัล 1.8 ลิตรโดดเด่นด้วยซึ้งสแตนเลสสำหรับหุงข้าวแบบแยกน้ำตัวหม้อในเคลือบนันสติข้าวไม่ติดทนทาน6ฟังก์ชันทั้งหุงด่วนทำซุปโจ๊กนึ่งหรือทำเค้กก็จบในหม้อเดียวมาตรฐานมอกรับประกัน1ปีเต็มเพียง990บาทเท่านั้นรับฟรีที่คีบอาหารและตะเกียบสแตนเลสอีก4คู่021143990ค่าจัดส่งและประกันสินค้า100บาทสะดวกซื้อสนุกช็อปที่ช็อปมาเนีย
3: ฟังข่าวได้ทุกที่แค่มีแอป Mcord Connect แอปเดียวที่รวมทั้งทีวีช่อง9 Mcord HD วิทยุเครือข่ายอสมทฟังข่าวจากคลื่นข่าว Mcord News FM 100.5 ได้ทุกที่ฟังง่ายแค่ปลายนิ้วดาวน์โหลดได้แล้วทั้ง App Store และ Google Play Mcord Connect แอปเดียวเชื่อมทุกสื่อของอสมทเข้ากับคุณ
0: 100.5 คืบหน้าข่าว News Update ช่วงลับลวงพราง
4: แปดนาฬิกา32นาทีนะคะผู้ฟังคะกลับเข้ามาในเบรกที่2โอ้โหนี
5: ่ค่ะ
4: คุณวิทย์อะไรเนี่ยคุณวิทย์ขวัญเหรอ
5: ค่ะ
4: เออบอกว่าอาจจะต้องออกพรกฉุกเฉินเลยนะคงไม่ขนาดนั้นแล้วมั้งยังไม่ได้เกิดเหตุเพียงแต่ว่าเจอก่อนเนี่ยดี
5: เจอก่อน
4: เออดีเท่าไหร่แล้ว
5: ค่ะ
4: แล้วก็อะไรเนี่ยคุณชาบอกว่าคุณสมคิดเคยพูดเอาไว้ก็เป็นความจริงคุณสมคิดพูดเรื่องอะไรอ่ะงงบอกหน่อยสิครับพูดเรื่องอะไรอ่ะไม่รู้
5: สมคิดไหนด้วยก่อน
4: เออนั่นแหละดีแล้วก็คุณบุ่งบอกว่าน่าจะมีอีกอย่างน้อยอีกแห่งเป็นที่พักตามแนวชายแดนครับเออนี่ก็เป็นหน้าที่เจ้าหน้าที่ตำรวจแล้วล่ะที่เขาจะต้องไปหากันดูเออเพราะว่าเนาะใครจะคิดเนาะว่าเออพอไปค้นที่บ้านทีเดียวเท่านั้นแหละ
5: เจอใช่ถึงบอกไงว่ามันเยอะมากนะ
4: เจ้าหน้าที่คงช็อกเนาะ
5: แล้วคือระยะเวลาที่อยู่อ่ะถึงแม้ว่ามันจะแบบแค่อะไรนะเกินสามเดือนใช่ไหม
4: ถ้านับก็แค่
5: กุมภามีนา
4: เมษา
5: สามเดือนอุ้ยคุณเก็บไว้เยอะขนาดนี้คือมันง่ายดายขนาดนั้นเลยเหรอไงถึงตั้งคำถามไงแล้วเราบอกว่าแล้วทำคนเดียวจริงหรือเปล่าแค่กับสองคนสามีภรรยาแค่นี้หรอ
4: แล้วภรรยาก็เพิ่งเข้ามาเองเพิ่งเข้ามาเมื่อปลายเดือนนี้เอง28เมษาย
5: นก็มีพี่ติ๋วก็ทักทายลงกับพี่เด้งมานะคะแล้วก็คุณสุขสงบนะก็บอกว่าบอกขอให้บุญรักษาคุ้มครองนักข่าวทุกท่านนะคะ เดี๋ยวนี้นักข่าวนะก็ต้องเข้าถึงที่สุดนะแล้วก็พูดถึงเรื่องของผู้นำเขมรนี่นะก็อันนี้ก็ต้องยกระดับเรื่องของการความปลอดภัยเหมือนกันนะ
4: ใช
5: ่ค่ะทาง Facebook นิดนึงนะพี่เด้งแป๊บนึงนะคะสวัสดีคุณไทยอาร์ตคุณมะเทิงเมืองเจ้ยนะคะก็ย้อนนิดนึงบอกจำได้ไหมที่อดีตทหารไทยถูกเขมรจับไปติดคุกเมื่อ40กว่าปีว่าให้ระวังพวกจีนเทานั้นจะแฝงตัวมาก่อเหตุในไทยโดยฝึกกับพวก BHQ
4: เหรอใครพูด
5: อันนี้ไม่แน่ใจเหมือนกัน
4: เออมีด้วยเหรออ
5: ันนี้ความเห็นของคุณผู้ฟังนะคะแล้วก็มีอีกท่านหนึ่งบอกว่าเรื่องของคุณทักษิณเนี่ยท่านเคยเป็นอดีตนายกน่าจะให้เกียรติท่านนะได้ติดกำไรที่คอเลยดูมีศักดิ์ศรีแม่
4: อันนี
5: ้โถ
4: ประชดมาตอนแรกก็
5: เพราะว่าจริงๆแล้วติดที่ข้อเท้า
4: แล้วก็ติดที่ข้อเท้าคือว่าไปแล้วเนี่ย
5: ค
4: ือคิดตัวเองนะว่าทางคณะกรรมการเนี่ยเขาก็คงจะให้ติดเอาไว้เพื่อที่จะเหมือนเตือนความจำอ่ะ
5: ค่ะ
4: คือเตือนแล้วระลึกว่าเออเนี่ยคือคุณยังไม่ได้พ้นโทษนะ
5: ค่ะ
4: นั่นคือการพักโทษคุณยังเป็นนักโทษอยู่อะไรอย่างเงี้ย
5: ค่ะ
4: เพราะนั้นไอ้การจะเคลื่อนไหวอะไรเนี่ยก็ต้องมีสติ จะมาเคลื่อนไหวเหมือนครั้งก่อนไม่ได้นะเพราะว่ามีคำตัดสินเนี่ยของศาลฎีกาเนี่ยออกมาแบบชัดเจนแล้วอะไรอย่างเงี้ย
5: ใช่นะคะแล้วก็เป็นไปตามเงื่อนไขหรือว่าเป็นไปตามเกณฑ์กฎระเบียบนะของนักโทษทุกคนนะคะที่ได้รับการพักโทษ
4: คือจะไม่คือมันไม่ได้จะฟรีเหมือนหนก่อนแล้วอะสำหรับคุณทักษิณน่
5: ะ
4: เพราะนั้นในการพักโทษครั้งนี้คงจะไม่เหมือนครั้งก่อนแน่ๆค่ะคุณฟังจะต้องเข้มงวดมากขึ้นกว่าครั้งก่อนแน่ๆ
5: นะ
4: อ่ะแต่ว่าทั้งนี้ทั้งนั้นเนี่ย เราก็คงจะคาดเดาได้ยากนะกับความเคลื่อนไหวของคุณทักษิณเนี่ยคือคุณทักษิณเองเนี่ยจะยังคงเคลื่อนไหวเหมือนเก่าหรือเปล่าหรือว่าคุณทักษิณเนี่ยจะนิ่งไม่เคลื่อนไหวอะไรเลยเราก็ยังบอกไม่ได้ทุกอย่างขึ้นอยู่กับตัวทักษิณว่าช่วงระยะเวลาที่ผ่านมาที่คุณทักษิณเนี่ยอยู่ในเรือนจำเนี่ย บางทีเนี่ยมันอาจจะทำให้คุณทักษิณเนี่ยได้คิดอะไรก็ได้แต่เราก็ไม่สามารถคาดเดาได้นะเพราะว่าขนาดคุณทักษิณไปอยู่ที่ต่างประเทศมาตั้งนานเนี่ยคุณทักษิณเองอ่ะพอกลับมาทุกอย่างมันก็
5: ยังเป็นคุณทักษิณ
4: ยังคงเป็นทักษิณชินวัตรคนเดิมเลยอย่างเงี้ยเราก็ไม่รู้ว่าในช่วงระยะเวลาที่เข้าไปอยู่ในเรือนจำเนี่ยจะทำให้คุณทักษิณเนี่ยเปลี่ยนความคิดอะไรได้หรือเปล่าแต่ว่าที่แน่ๆนะคืองานเนี้ยเรื่องของการพักโทษเนี่ยมุฟังคะการพักโทษเนี่ยแม้ว่านะคือคุณทักษิณเนี่ยจะสามารถพักโทษได้ในช่วงระยะเวลานี้4เดือนแต่ถ้าย้อนกลับไปดูมูฟังกับคำตัดสินของศาลฎีกาเนี่ยคือศาลฎีกาเนี่ยเขาจะระบุเอาไว้เลยนะว่าคือต้องบังคับโทษเนี่ยจำคุกคุณทักษิณเนี่ยเป็นเวลา1ปีแล้วยังวินิจฉัยเอาไว้ว่าการพักรักษาตัวที่ชั้น14โรงพยาบาลตำรวจเนี่ยไม่ชอบด้วยกฎหมายแล้วก็คำวินิจฉัยเนี่ยนะระบุเอาไว้เลยว่าช่วงเวลาที่พักรักษาตัวของคุณทักษิณเนี่ยคือไม่สามารถที่จะเอามานับรวมเป็นวันต้องโทษก็เลยเป็นที่มาที่ทำให้คุณทักษิณเนี่ยต้องถูกนำตัวเนี่ยไปรับโทษที่เรือนจำนั่นเองเพราะนั้นเนี่ยกับคำวินิจฉัยเนี่ยถ้าเกิดว่าคุณผู้ฟังเนี่ยกลับไปดูคำตัดสินนะของศาลฎีกาเนี่ยมันก็เลยจะทำให้พบได้ว่ามันจะเป็นคดีอีกคดีนึงของคุณทักษิณที่บอกว่าเป็นคดีอีกคดีนึงของคุณทักษิณเพราะอะไรเพราะในวันที่ศาลฎีกาเนี่ยมีคำตัดสินตั้งแต่เริ่มกระบวนการเลยน
5: ะ
4: ตั้งแต่เริ่มกระบวนการการไต่สวนเนี่ยก็คงจะจำกันได้ว่าศาลฎีกาเนี่ยได้ให้ปปช.และอัยการเนี่ยเข้ามาร่วมอยู่ในกระบวนการด้วยเพราะฉะนั้นเนี่ยเมื่อปปช.เนี่ยรับรู้ในคำตัดสินเนี่ยของศาลปปช.ค่ะจะต้องมีการดำเนินการค่ะตามคำตัดสินของศาลฎีกาเพราะว่าศาลเนี่ยได้วินิจฉัยกันออกมาแล้วว่าการส่งตัวคุณทักษิณเนี่ยไปรักษาตัวนอกเรือนจำในคดีชั้น14นั้นมันไม่ชอบด้วยกฎหมายตามพรบราชทัณฑ์ปี60ในมาตรา55แล้วก็กฎกระทรวงปี2563เพราะฉะนั้นน่ะนะเมื่อเป็นแบบเนี้ยปปช.ค่ะจะต้องเป็นผู้ที่ดำเนินการต
5: ่อ
4: นั่นก็คือปปช.เนี่ยจะต้องยื่นฟ้องต่อศาลในคดีชั้น14เพราะว่าศาลฎีกาเนี่ยมีคำตัดสินแล้วแล้วก่อนหน้านี้ก็มีคนยื่นร้องไปที่ทางปปช.เนี่ยก็หลายคำร้องอยู่เหมือนกันนะ
5: ค่ะ
4: เพราะนั้นเนี่ยในกรณีของคุณทักษิณเองค่ะที่คุยกับคุณชันชัยนะคุณชันชัยอิสระเสนารักษ์เนี่ยซึ่งเป็นต้นเรื่องเลยที่ทำให้คุณทักษิณเนี่ยต้องกลับเข้าไปอยู่ในเรือนจำเนี่ยคือคุณชันชัยบอกเลยว่าคุณทักษิณเนี่ยนะเข้ามาตรา89ในฐานสนับสนุนเพราะนั้นคุณทักษิณเนี่ยจะโดนด้วยเพราะว่าคุณทักษิณเนี่ยรู้อยู่แล้วว่าตัวเองเนี่ยไม่ป่วยและในช่วงของการรักษาเนี่ยปกติแล้วผู้ป่วยเนี่ยมันต้องมียามีอะไรใช่ไหมแต่ว่าคุณทักษิณเนี่ยไม่มียาที่จะรักษาอะไรเลยไม่มีคือไม่มีใบเสร็จอ่ะของยารักษาตัวเลยอ่ะเพราะนั้นเป็นไปได้ยังไงเพราะมันต้องป่วยหนักใช่ไหมอ่ะเนี่ยเพราะฉะนั้นเนี่ยคุณทักษิณเองก็ต้องรู้ตัวอยู่แล้วคุณทักษิณเนี่ยคือเลี่ยงยากอ
5: ่ะ
4: ที่จะต้องโดนคดีนี้ในความผิดฐานสนับสนุน
5: ค
4: ่
5: ะ
4: ให้เกิดกรณีของชั้น14และคนที่จะโดนเนี่ยโอ้โหคุณชันชัยเล่าให้ฟังเลยว่าในช่วงของการไต่สวนเนี่ยผู้บัญชาการเรือนจำเนี่ยชี้เลยว่าใครเป็นคนเซ็นให้ปล่อยตัวคุณทักษิณ
5: ค
4: ือไล่มาเลยนะตั้งแต่อธิบดีกรมราชทัณฑ์ปลัดกระทรวงยุติธรรมรัฐมนตรียุติธรรมเนี่ย
5: ค
4: ือเตรียมได้เลยคือจะโดนกันแบบเป็นหางเลขเพราะนั้นตอนนี้รอปปช.ซึ่งคุณชันชัยเนี่ยไม่รอแล้วเห็นว่าอาทิตย์หน้าเนี่ยจะไปแล้วจะไปเร่งปปช.ค่ะเพราะว่าเนี่ยคือมาจนถึงวันเนี้ย คือคุณทักษิณเนี่ยกำลังจะได้รับการพักโทษแล้วแต่ว่า
6: เขาอ้อลนรดมนิรูปิกมุยทริกิลตามระเบิดที่กระลักม์ตัวดรดมอุดปัตติเวรกันชนิดเลยกิลอินนุมอีรันต์สัตตมันจะอุรปินาร์กเลยตัววิปัดกันชะดาร์อินเดฮีรันต์อุรปินาร์กเลยคุณบารังกีตามวิคับก็อาดร์วัลีปุตตุระเบลบดดลัยสุรเทขลิกาทรีมทั้งเลยบร์ทุลทีรมาปัลวันทั้งเลมิกิลนีชระฟ์คลันตุยฮานลนารีปิชูลดุยันนุมตามัตทีรมานุมตัวระเบลอาวร์อินจกาลัยอาริวิคับุลดากตามระกับสัยติขลทีริวิกันชะดาร์ตามระกับวิชิกาลขัดก็บดดลัยสุรเทขลิกาทรีอาดร์วัตทีริวิดากตากับเวลขลบดีฮานลนิเลกิลอีดวารีวิสัยทัศน์อาร์เบลเอ็นด์บุรุอดีการปูร์วารีวิปุ่มปนิยากับเวลเลยมีลุมอาทรียมัยปัดกากตาวิคับก์விசேக இதுவரை ஆதரவு கடிதம் வழங்காத நிலையில் விசேக தலைவர் திருமாவளவன் திமுக தலைவர் மு க ஸ்டாலினை நேற்று சந்தித்துள்ளார் இந்த சந்திப்பு தமிழக அரசியலில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்துமா என்ற எதிர்பார்ப்பும் நிலவி வருகிறது தாவிக்கு ஆட்சி அமைக்க இன்னும் இரண்டு தொகுதிகளே தேவைப்படுகின்ற நிலையில் இந்த சந்திப்பானது தமிழக அரசியல் களத்தில் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது தமிழக சட்டமன்ற தேர்தலில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களை கைப்பற்றியது தமிழக வெற்றிக் கழகத்துக்கு காங்கிரஸ் கட்சியின் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் தமது ஆதரவை வழங்கியிருந்தாலும் ஆட்சி அமைப்பதற்கு 118 இடங்கள் தேவை என்பதை சுட்டிக்காட்டி தாவேக்கவை ஆட்சி அமைக்க தமிழக பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கர் அழைப்பு விடுக்கவில்லை இதனையடுத்து பெரும்பான்மைக்கு தேவையான ஆதரவை திரட்டும் முயற்சிகளில் தாவேக்க ஈடுபட்டு வருகின்றது தங்களுக்கு ஆதரவு வழங்குமாறு திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் ஆகிய கட்சிகளுக்கு தமிழக வெற்றிக் கழகம் அழைப்பு விடுத்தது தற்போது வரை இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகள் தாவேக்கு ஆட்சி அமைக்க நிபந்தனையற்ற ஆதரவை வழங்குவதாக அறிவித்துள்ளன இதனிடையே இம்முறை தேர்தலில் 53 தொகுதிகளில் மாத்திரம் வெற்றி பெற்று 3rd இடத்துக்கு பின்தள்ளப்பட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்குமாறு கூறி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் ஆளுநருக்கு கடிதம் வழங்கியுள்ளார் மன்னார்குடி சட்டப்பேரவை தொகுதியின் உறுப்பினரான எஸ் காமராஜும் இந்த உரிமைக்கோரலுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் குறித்த கடிதத்தில் கையெழுத்திட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் ஏற்கனவே குறித்த சட்டமன்ற உறுப்பினர் எஸ் காமராஜை காணவில்லை எனவும் அவர் தாவிக்கவுக்கு விலை போயிருக்கலாம் எனவும் தினகரன் குற்றச்சாட்டினை முன்வைத்திருந்த நிலையில் காமராஜ் தாமாகவே தாவிக்கவுக்கு ஆதரவு தெரிவித்து கையொப்பமிட்ட காணொலியை தமிழக வெற்றிக் கழகம் தரப்பு வெளியிட்டிருந்தது அத்துடன் அவர் நேற்றிரவு ஆளுநர் மாளிகைக்கும் சென்றிருந்தார் இம்முறை சட்டமன்ற தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகமானது ஒரு ஆசனத்தை மாத்திரமே கைப்பற்றியிருந்தது இதனிடையே காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களில் 4 ஹைதராபாத்தில் உள்ள ஹோட்டலில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் மற்றையவர் பெங்களூருக்கு சென்றுள்ளதாகவும் தமிழக செய்திகள் தெரிவிக்கின்றன தமிழகத்தில் புதிய ஆட்சி அமைவதில் தொடர்ந்தும் சிக்கல் நீடித்து வரும் நிலையில் விஜய் முதல்வராக பதவியேற்பதை தடுப்பதற்கு மக்களால் தோற்கடிக்கப்பட்ட சக்தி வாய்ந்தவர்கள் மீண்டும் தலையீடு செய்து முயற்சி செய்வதாக காங்கிரஸ் கட்சியின் மக்களவை உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் விமர்சித்துள்ளார் மக்களின் ஜனநாயக விருப்பத்துக்கு எதிராக இன்னும் எத்தனை தடைகளை உருவாக்கப் போகின்றார்கள் எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் அதிகாரம் மக்களின் தீர்ப்பை தாமதப்படுத்தலாம் என்ற போதிலும் அதனை எப்போதும் அடக்க முடியாது என சுட்டிக்காட்டியுள்ள மாணிக்கம் தாக்கூர் மக்களின் உரிமைக்கும் நீதிக்குமான இந்த போராட்டம் தொடரும் எனவும் தெரிவித்துள்ளார் சுமார் அரை தசாப்தங்களுக்கு மேலாக தமிழகத்தில் ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்திருந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் தான் சந்தித்த முதல் தேர்தலிலேயே பின்தள்ளி மக்களின் அமோக ஆதரவை பெற்று தாவிக்கு தலைவர் விஜய் வெற்றி பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும்
7: சேமிப்பு கணக்கிற்கு 7% வரை உயர்ந்த வட்டி வரையறையின்றி பணத்தை மீளப்பெறும் வசதி உள்ளிட்ட மேலும் பல வியக்க வைக்கும் நன்மைகளோடு LB பிரீமியர் சேவிங்ஸ் சேமிப்பு தரும் அற்புதமேடு அழையுங்கள் 0112-200-200 Fitch ratings A-LKA Outlook stable பதிவு செய்யப்பட்ட நிதி நிறுவனம்
8: விளையாட்டு செய்திகள்
9: ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியுடனான நேற்றைய போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி 8 விக்கெட்டுகளினால் வெற்றி பெற்றது. டெல்லியில் நடைபெற்ற போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி முதலில் கடுத்தடுப்பை தெரிவு செய்தது. இதற்கு மிக முதலில் துடுப்பெடுத்தாடிய டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 8 விக்கெட்டுகளை இழந்து 142 ஓட்டங்களை பெற்றது. 143 எனும் வெற்றி இலக்கை நோக்கி துடுப்பெடுத்தாடிய கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி 14.2 ஓவர்களில் 2 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து 147 ஓட்டங்களை பெற்று வெற்றி இலக்கை கடந்தது. கேட்டது விளையாட்டுச் செய்தி. செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். கபில சந்திரசேனவின் மரணம் தொடர்பில் சட்ட வைத்திய அதிகாரிகளின் ஊடாக விடயங்கள் தெளிவுபடுத்தப்படும். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அறிவிப்பு. தெனியாவியில் பரவி வரும் நோய் மனித உடலின் உணவு பாதையை அண்மித்து காணப்படும் ஒருவகை வைரஸ் என அடையாளம். விசாரணை அறிக்கை இன்று தென்மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளருக்கு. யாழ் போதனா வைத்தியசாலையின் மருந்து களஞ்சிய சாலையில் பரவிய தீ கட்டுப்பாட்டுக்குள். நிலக்கரி நிறுவனம் உள்ளிட்ட பல்வேறு அரச நிறுவனங்களிடமும் ஜனாதிபதி ஆணைக்குழுவினால் வாக்குமூலம் பதிவு. தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆதரவு 116 ஆசனங்களாக உயர்வு. பெரும்பான்மைக்கு 2 ஆசனங்களை பெறுவதற்காக விஜய் தொடர்ந்தும் முயற்சி. தமிழகத்தின் புதிய ஆட்சி தொடர்பில் எழுப்பறி நீடிக்கிறது. இத்துடன் சக்தி எஃப்எம் நியூஸ் ஃபஸ்டின் காலை நேர பிரதான செய்தி நிறைவடைகின்றது. நியூஸ் ஃபஸ்டின் அடுத்த பிரதான செய்தியினை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் ஃபஸ்டுடன். வணக்கம்.
10: நியூஸ் ஃபஸ்ட் காலை நேர பிரதான செய்திகள்.

0: நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரதான செய்திகள்.
1: வழங்கியது
2: உங்கள் போன் மூலம் நேரடியாக பணம் செலுத்தும் சுதந்திரத்தை அனுபவியுங்கள். பாங்கா கியூஆர் இப்போது உங்கள் டிஜிட்டல்

0: மடுத்தியாலத்தின் தலைப்புச் செய்திகள்.
1: சிறுமியொருவரை பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் அட்டமஸ்தானாதிபதி பல்லேகம ஹேமரத்ன தீரர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஹண்டா வைரஸ் பாதிப்புக்குள்ளான உல்லாச கப்பலில் உள்ள 150 பேருக்குமான சுகாதார வழிகாட்டல்கள் வெளியிடப்படவுள்ளது.
0: மடுத்தியாலத்தின் தலைப்புச் செய்திகள்.

0: Sports Flash. Sports Flash.
1: சக்தியின் ஸ்போர்ட்ஸ் பிளேஸ் மூலமாக உங்களை சந்திக்கிறோம். விளையாட்டுச் செய்திகள் சிலவற்றை கொண்டு வந்திருக்கிறோம். அந்த வகையில் டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி நேற்றைய தினம் ஐபிஎல் 2020 போட்டி தொடரில் நேற்றைய தினம் இந்த போட்டி நடந்தது. இந்த போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் 8 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. டெல்லி கேபிட்டல்ஸ் முதல்ல துடுப்படுத்த ஆடி 142 ஓட்டங்களை பெற்றிருந்தது, 8 விக்கெட்டுகளை இழந்து. பிரதம் நிசங்க 50 ஓட்டங்களையும், அதே நேரத்தில் அஷ்டோஷ் ஷர்மா 39 ஓட்டங்களையும் அதிகபட்சமாக அணிக்காக பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். எனவே இந்த நேரத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் 14.2 ஓவர்களில் 2 விக்கெட்டுகளை மாத்திரமே இழந்து வெற்றி இலக்கை அடைந்தது. ஃபின் அலன் ஆட்டமிழக்காது 100 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். கெமரோன் கிரீன் ஆட்டமிழக்காது 33 ஓட்டங்களையும் அணிக்காக அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஆட்ட நாயகனாக ஃபின் அலன் தெரிவானார். இன்றைய தினம் இரவு 7:30 மணிக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி இடம்பெற இருக்கிறது. பங்களாதேஷ் மற்றும் பாகிஸ்தான் அணிகள் மோதுகிற டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி நடந்துட்டு இருக்கு. நேற்றைய தினம் முதல் நாள் ஆட்ட நேர முடிவின் போது பங்களாதேஷ் 301 ஓட்டங்களை பெற்றிருந்தது, 4 விக்கெட்டுகளை இழந்து. இதில் வந்து நிஜ்முல் ஹுசைன் ஷான்ரோ 101 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் அதிகபட்சமாக. இதே நேரம் முஷ்வீர் ரஹீம் தற்போது அவர் ஆட்டமிழக்காது இந்த இன்னிங்ஸில் 48 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இன்றைய தினம் 2வது நாள் ஆட்டம் இடம்பெற இருக்கிறது. இதே நேரம் டென்னிஸ் உலகம் எங்களுடைய பார்வையை செலுத்துகிற பொழுது களிமண் திரைப்போட்டியான இத்தாலி ஓப்பன் டென்னிஸ் தொடர் வந்து ரோம் நகரில் நடந்துகிட்ருக்கு. இதில் முன்னணி வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றிருக்கிறாங்க. சில முன்னணி வீராங்கனைகள் நேரடியாக 2வது சுற்றுக்கு முன்னேறி இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. பெண்கள் ஒற்றையர் பிரிவு 2வது சுற்றிலே போலந்தின் இகா ஸ்வியாடெக் அமெரிக்காவின் கெட்டி மெக்னலியுடன் மோதினார். இதில் சிறப்பாக ஆடிய ஸ்வியாடெக் 6-1, 6-7, 6-3 என்று வென்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறி இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. மற்றொரு போட்டியில் ரஷ்யாவின் மிர்ரா ஆண்ட்ரிவா 6-1, 6-0 என்ற சிற்கணக்கில் குரோஷியாவின் அண்டோனியோ ருசிக்கை வென்று 3வது சுற்றுக்கு முன்னேறி இருக்கிறார். அந்த தகவல்களுடன் நிறைவு கருகிறது இன்றைய சக்தியின் ஸ்போர்ட்ஸ் ஃபிளாஷ்.
0: ஸ்போர்ட்ஸ் ஃபிளாஷ். ஸ்போர்ட்ஸ் ஃபிளாஷ்.

0: அளவோடு 500 பேர் இறந்திருக்கிறார், 100,000 பேர் மக்களுக்கு மேல் பாதிப்படைந்திருக்கிறார்கள். அப்படி இருக்கிற நிலையிலே தான் நாங்கள் மறுபடியும் அதிலிருந்து வெளியிலே வந்து கொஞ்சம் மீண்டும் வளர்ச்சி அடைய முயற்சி செய்கிற எத்தனைக்கிற பொழுது அந்த வளர்ச்சி கூட இந்த தேக்க பணவீக்கம், பணவீக்கம் மற்றும் இந்த யுத்த புறச்சூழல் காரணிகளால் பாதிக்கப்படலாம். அதாவது எங்களுடைய நாடு மிகவும் இப்பொழுது IMF சர்வதேச நாணய நிதிய அந்த திட்டத்திலே இருக்கிற பொழுது மிகவும் கவனமாக பணத்தை செலவழித்து மிக அதிகமான வரி விதிப்புக்கு உள்ளாகி இப்படி பல்வேறு ஒரு கட்டாயங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நாடாக அந்த திட்டத்தினூடாக நாங்கள் இருக்கிறோம். அப்படி இருக்கிற பொழுது இப்படி புறக்காரணிகளாலே நாங்கள் பாதிக்கப்படுவது உண்மையாகவே ஒரு நாங்கள் எந்த தவறும் செய்யாமல் அந்த தவறுக்கான தண்டனை அனுபவிக்கக்கூடிய நிலையிலே இருக்கிறோம். இது இந்த குளோபல் வில்லேஜ், உலகமே ஒரு கிராமமாக மாறுகிற பொழுது நடக்கக்கூடிய விளைவு தான். அப்படி இருந்தாலும் சில முன்னேற்றங்கள் தெரிகின்றது. இந்த முன்னேற்றங்கள் வரவேற்கப்பட வேண்டியவை. இந்த புறக்காரணிகளிலே எங்களுக்கு எந்த கண்ட்ரோலும் இல்லை. ஆகவே தொடர்ச்சியாக நாங்கள் பேசலாம் எப்படி இந்த புறக்காரணிகள் இருப்பினும் நாங்கள் எங்களுடைய நாடு அந்த பொருளாதாரத்திலே வளர்ச்சியான பாதைக்கு செல்லக்கூடும் என்று.
1: தொடர்ந்தும் இலக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள்.
2: இலக்கு

0: பண்ணா
1: என்னடா
0: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
1: ஓகேடா போடே.
2: ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரோ, சிஸ்டர், உங்களை தான். நீங்க நல்லா பாடுவீங்கல்ல, இந்த கேம்பஸ்ல தானே நீங்க படிக்கிறீங்க. வாங்க வாங்க, இந்த சான்ஸே உங்களுக்கு தான். இந்த May 14 பேராதினிய கேம்பஸ்க்கு வாரோம், May 15 ஜஃப்னா கேம்பஸ்க்கு வாரோம், May 17 மட்டக்களப்பு சுவாமி விபுலானந்த அழகியல் கட்டிகள் நிரூபகத்துக்கு வாரோம். கேம்பஸ்ல படிக்கிற மை டியர் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் யார் வேணாலும் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பாஸ் மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.
3: சக்தி கேம்பஸ் சூப்பர் ஸ்டார் சீசன் 2 பிரம்மாண்ட நேரடி குரல் தேர்வு.
4: மிக குறைந்த விலையில பொருட்கள் கிடைப்பதனால ஒரு கவலையும் இல்ல.
5: விலை குறைவுனா தரமும் குறைவா இருக்குமே.
4: கேல்ஸ் தயாரிப்புகள் தரத்திலும் சிறந்தவை, நிறைய தெரிவுகள்.
5: கேல்ஸில் இருந்து காட்டிற்கு கண்டேன் எடுத்தேன், சிறந்த தரத்தில் குறைந்த விலையில் நிறைய தெரிவுகள். கேல்ஸ் தயாரிப்புகள்.
6: உணர்வுகள் அத்தனைக்கும் ஒரே உருவமாய்

0: நாள் முழுவதும் உங்கள் சக்தி எஃப்எம் அன்னையர் தின சிறப்பு நிகழ்ச்சிகள். ஒரு நாள் ஒருவேளையாவது உங்கள் அன்னைக்காய் செலவிடுங்கள். வாழும் தெய்வங்களை வாழ்த்தாழ்த்தாள்.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பும் இல்லை.
2: Even our heroine saying Kara, my producer is saying Kara, and I don't know, it's just Kara, K-A-R-A. It's okay, you say the title however you want.
0: தனுஷ், மமிதா பைஜு, கே.எஸ். ரவிக்குமார் நடிப்பில் வெளிவந்த கர இந்த வாரம் சனிக்கிழமை 2 மணி முதல் 3 மணி வரை சக்தி பாக்ஸ் ஆபீஸில். எதிர்பாருங்கள்.
3: நாங்க மாறுறது புதுசுல, ஆனா புதுசா மாறுறோம். சக்தி எஃப்எம் 103.9, 104.1.